நீட்டிலா ஒன்று சிவிட்டு கடலமை எங்க காயுமா இதுக்கிட்ட மக்கிங்குண்டி கண்ணு கிங்குண்டி ராணி மட்டும் சில இம்மினி நீட்லியூட்டில அவங்க டக்கன் இம்மினிச்சியா நொக்காங் மட்ட ஹமுட்ரிக்கனி நீருங்க தமாவங்க நிக்கு விட்டுங்க தமாவங்க ஹமுட்டிம்ம சனியானு சனபகாத்து சுங்க பிசு பிசுகையாகம்ம தவட்டுங்கிட்டாரு வெட்டில் விகாரம் அங்கே குச்சு தப்புங்க அப்போ சுங்க பாம்பட்டு இந்த லோக்சி மெழுங்க தவட்டுங்கிட்டாக நுட் அசுவிதாத்தான் தச்சு கத்தாக்கு இல்லு விகாரும் மண் தைக்கு இதற்கு கிங்குனதான் மகக்கி நிப்பில் மாறன காய்களாக்கு குரூரம் இல்லுவிகாரும்னாரத்தூங்கனாச்சுமகிச்சுமணி அப்படி சேர்ந்த சல்லியோ இல்லைங்க மன காலம்மன் சல்லி மூலாட்சிமங்கித்தோம் ஊட்டு நகரட்டிலுகோ நியூன இலாசில இலாஹக்குயுட்டிலுகோ துமக்கூட்டாலுவையார்ந்து மயிலகோன் அசில உழாமை கண்ணு தக்தகல் தன்னவன் சூர்லோனு ஊட்டும் ஊட்டு யாச்சி அலத்தம் துவங்கமை மனகாரம் மீ மனகாரம் மீ தொக்கு யாச்சினி தேவேலிங்க ஹத்தசி மனத்தொக் சல்லி மீட்டு தகவுங்கினம தேவேலிங்க ஹத்தசி மயொக் சீனா தேமைத்துவாரு யாச்சியாலும் மெம்மன் தேமைத்துவாரும் மனதா துவாரு யாரும் மெம்மன் நுக்காட்சுங்க உயர்த்தகலும் மெம்மன் மாந்தசார்ந்து அக்குனியாலும் அக்குனியாலும் விட்டோம் இசுக்கி தப்பலத்திலும் அல்ல தைக்க உயராலும் சக்கம் சக்கையாலும் கக்குயுச்சு நிகில நுணலு கில்ல கட்சியாகனே இல்லை கிளங்கோனுகானே நொக்காட்சுங்க ஊட்டு அலுகலான் தேமேலி தேமேலியுங்க நுண மீட்டுங்க ஹவையுமையுங்க சீனா பெகத்திகிஜக ஓகலட்சுன்னு ஊட்டு அலுகலான்னா சீனா தேமேலிங்க சந்தோகச்சிலாகுமேகம உயராலும் இன்னாத்து நிலம் விலகா இதா கணுட்டு இன்னவளும் நிச்சத்தாயில் கோவின்னம்மா பெருப்பலியானி அப்பிகனி தயமங்கன் கமுட்டு இன்னும் நகைத்தாசிம வச்சுங்க அத்தகன் அங்கேயு குருவனு ஊசி கட்டாங்களோ ஒட்டுங்க அவளுச்சாரப்பள்ளியானி அப்பிகனி தாவங்கன் தேக்கங்க தாவங்க பிஜகப்பள்ளியானி அப்பிகனி மலிக்கட்டி தவழுங்க நகைத்தாசிம வச்சுங்க இங்கே கன சுண்ணாளர்மன் ஊசி காங்கன்னு நகைத்தாவசமல்லி கப்பியானங்குவாட்டு இன்னங்கிட்டோம் கப்பியானத்தோம் இசமலகளோணங் மெய்யும் தேமைத்துகளோகலாக்சுன்னு சமுத்தி இன்னகையாலுப்பட்டி ஆனினி அக்கோணச்சே அம்மன் தேமைத்தவனு அங்கிக்கலாக்சுன்னு இசொக்கையங்கிட்டுகளோகலாக்சுன்னு இசமலையொக்சி மனப்பலாம் மெய்யும் தேமேலிங்க வளர்க்குங்க அத்தவசி அச்சுங்க கப்பியாசுவாத்தோலாக்சி மெய்யுங்க தமன்ன சிச்சா மன்னராங்கிட்ட குரோசோங்க சிச்சா இல்லைங்க தேமைத்துவினோங்கிக்கடோ ஆகட்டும் நம்மன மன்னராங்கிட்ட கூடச்சுன்னு கலையாகருக்கும் பிச்சிட்டு வரலோக்ஸு மகம மனக்கு கடோ ஆகாமலும் கிவி ஆகணும் மகாலு செம்மிங்கி கச்சுங்க அல்லாத்து இன்னலகி உள்ள கசு கொடுக்கலோக்ஸுங்க ஏறையாளுங்க செம்மிங்கி ஹெவியாசுவாட்டிக்கு இன்னலகி இங்க கலாக்குறாங்க இசு மலையாளம் நம்ம விலகாயிருக்கிறோம் மகாக்கும் ஹிவியாக சுவார் பக்ஷுவா சிம்மினி தத்தமிசாக்சு நைட்டு கொல்ல குருங்கிட்டு இப்போ தகப்பலாம் மட்டும் டச்சு மணி